முன்னாடி கோவிட் 19 டேப்லெட் பல்ச்சுலிங்கான ப்ரோ நீ வளவழி பண்ணி மண்டலான நெல்ஜாள் கோவிட் ப்ரோ புது மஞ்சனிட மீமி கோவிட் வாண்டா கரணங்க வளைஞ்சு பண்ணுங்கோ நானு ப்ரோ மேபஜால் டேப்லெட் வாண்டா மஞ்சனிட ஆள்குமன் இவங்குமண்ட எங்களை காரங்கன் புல்க மீமி வாண்டா ஏப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழங்கு பழங்கு ஏப்பா பீன் ஓண்டலஞ்சு பல் என்னுடைய கோவிட் நீடு நீடு பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழியு குஜு காரங்கன் மீமி ஜரு ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சிறங்கூரில் மண்ட இவங்க என்னடி டேப்லெட் டேப்லெட் என்னடி மண் காங்கோ நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு ஊறாங்க புது என்னடி கலனங்க உழைங்க கடை கோவிட் நீடு எங்கள் லனங்க விழுவிங்க புது ஞாயிற மண் ஒண்டல டேப்லெட் மண் என்னடி நல்கு புது மண் எனக்கு கிளினிக் கடை செல ஞாபகம் மண்ணே செலங்கூரு நீழு ஒன்று மங்கள் சுலோ மீனடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்க கோவப்படுச்சிடு எங்க மங்கள் ஞாபகம் செரிஜா லீரா புது மண் மடலை படலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மீனடி கடை 1800020080 மீனடி ஒன்று பீன் ஒன்று மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உழு உழு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்கா வாலு இனிடின்னு கோவிட் 19

எங்கள் கோபு மடலும் ஜலு ஒழிஞ்சாங்க. எங்கள் பீண்டூஜ மணிண்டூஜ ஏப்பங்கும் பல மடலும் மிஞ்சி கோபு ஜலு ஒழிஞ்சாங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சுங்களை கூட்ட மடம் நின்று மீமி குஞ்சுங்களை மடம் ஜலு ஒழிஞ்சு புழங்க ஒழிஞ்சு புழங்க ஒழிஞ்சு மிஞ்சி மீமி கோபு கழனியோட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் உள்ளுஜேலன் பல் படலுன்னு கழனி வண்டி பல ஊனின் சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கழனி வண்டி பல சவுளிச்சாங்க மீமி என் ஜலங்கோரோட மிஞ்சாங்கண்ணே மீமிச்சடி பல் ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோம் சலங்குற ஊனானே பின்னரு மீமிச்சடி இன்னடிச்சாங்க மொடனே கோபட் நான் கவப்பட்டு மெஞ்ச மீமி குஜினி உனானே பல் ஊனிங் பலோ சழுவழிஞ்சாங்க கவப்பட்டு மிஞ்சிடல பல் சுழலை லோங் கவப்பட் எங்க பல் உனானே பீன் எங்க ஆயிர பல் மீமி செஞ்சல கவப்பட் நான்றிஞ்சாங்க நின்றுச்சாங்க மீண்டு உரண்ணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சான்னு நின்று புற புல்காங்கன்னு சுவல் கவப்பட் நான்றின் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புஜபால் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க போல் நின்றுடின் கவப்பட் அங்கே எங்கள் போல் மடம் அங்கே சாடி விழாங்க மண்ணு போகிறோம் எங்கள் கூட்டம் மண் விழாங்க மண்ணுக்கோ மீமிச்சிடு நீ மணன் ஞானுக்கோ பயமனன்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புஜு மண் வண்டோ மீஞ்சிடு கவப்பட் நீர் லன்கு மண்ட அங்கே ஜவளு வளஞ்சு சங்க மண் மடம் கவப்பட் மீஞ்சடி நின்று நீரில் பா ஊழியோ ஒன்றன்னு போகிறோம் ஊழியோ குஜுமண்ட புது நின்று கவப்பட் மங்களில் பழப்புங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புது பிள்ளை சூம் குஜலைங்கனே நின்று மீமி மண் மடலைங்க அண்ட் மீமி ஜெடி ஜரோ மண் மன்னன் பயமன்கோ உங்க நின்ற தெலங்கூர் உள்ள ஹெல்த் கேர் ஒர்க்கர்

மேலுள்ள என்ன போகலோரு குட்பை மஞ்சள் கண்டுழியோ குட்பை மஞ்சள் கண்டுழியோ குட்பை.